ஆசிரியர்கள் தெரிந்து கேள்வி சித்தாந்தம் இருக்கும் என்று சொன்னா